0: RM3 Radio. Radio. Radio.
1: தேனிசை அரங்கம்.
2: தேனிசை அரங்கம்.
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: வானொலி.
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை இந்த காலையில் ஒவ்வொரு புதிய காலையும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய தோல்விகளை மறந்து இன்றைய வெற்றிக்காக நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். இன்றைய பொன்மொழி, நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வழியும் இருக்கும், முயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றியும் இருக்கும். இந்த இனிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாலும் உங்கள் நாள் வெற்றிகளாலும் நிறையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 12 தேதி. உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும்

சிவப்பு சேலை கட்டி அலோஈஸ்வரி குரலில் நீங்கள் கேட்டீர்கள். இந்த அழகான நாளை அன்னையின் அன்னை பராசக்தியின் அருளை வேண்டி இன்னொரும் ஒரு இனிய அம்மன் பாடலுடன் நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். அன்னையின் அருள் இருந்தால் அச்சமில்லை, அவள் கருணை இருந்தால் குறைவும் இல்லை. எல்லோருடைய இல்லங்களிலும் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருக அன்னை பராசக்தி தனது அருளாசி பொழியட்டும். இதோ உங்களுக்காக ஒரு மனதை நெகிழ வைக்கும் அம்மன் பாடல். பாடலுக்கு குரல் தருபவர் ஐயா பிரவன் முதலி அவர்கள்.

அன்பு நேயர்களே, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், நேர்மறை எண்ணங்களுடன் வாழுங்கள். உங்கள் புன்னகை மற்றவர்களின் நாளே அழகாகட்டும். உங்கள் அன்பு சுற்றியுள்ளவர்களின் இதயங்களை தொட்டு செல்லட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம். அன்பை விதைப்போம், மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம். இந்த நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் பயணம் செய்யுங்கள். அனைவரிடனும் அன்பை பகிருங்கள், ஏனெனில் அன்புதான் உலகின் அழகான மொழியாகும். இதோ அடுத்த பாடல், ஒரு பழைய பாடலோடு நாங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் தொடங்கி இருக்கின்றோம். திரைப்பட மெல்லிசை பாடல்களின் வரிசையில் பூ போல பூ போல என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அம்மா மனு, அம்மா நீலம் மற்றும் அம்மா வனிதா, அம்மா மைதா சனாசி உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ பூ போல என்னும் பாடல்.

0: நம்முடைய திருக்குறளில் வரும் ஒப்புரவு அறிதல் என்பது என்னும் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரமாகும். இது பிறருக்கு உதவும் பண்பையும் சமூக நலனுக்காக வாழும் உயர்ந்த மனப்பான்மையையும் எடுத்துரைக்கிறது. இதோ பரத்வாஜ் குரலில் ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒப்புரவறிதல்
2: கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு.
3: Le devoir ne réclame pas de récompense. Quelle récompense le monde accorde-t-il aux

0: Dit-on que la générosité entraîne la ruine. Eh ben, cette ruine mérite d'être achetée, même pas la vente de soi-même.
1: இந்த ஒப்புரவு அதிகாரத்திலிருந்து நாங்கள் அறிவது என்ன? உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுதல். ஒரு வயதானவருக்கு சாலை கடக்க உதவுவது, சுமைகளை தூக்க உதவுவது போன்ற சிறிய செயல்களே பெரிய ஒப்புரவு ஆகும். நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த உதவி. கவலையில் இருக்கும் ஒருவரிடம் அன்பாக பேசுவதும் ஓர் ஒப்புரவை. உதவி செய்த பிறகு அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது திருக்குறள் சொல்லும் உயர்ந்த பண்பாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பது, பொது சொத்துக்களை பேணுவது, சமூக நலனுக்காக பங்களிப்பது ஆகியவையும் ஒப்புரவின் வெளிப்பாடுகள். மழை எல்லோருக்கும் சமமாக பொழிவது போல நம் அன்பும் உதவியும் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சென்றடைய வேண்டும். பிறருக்கு நாம் செய்யும் சிறிய உதவியே அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். உதவி செய்வோம், கைமாறு எதிர்பார்க்காமல் அன்பை பகிர்வோம். அடுத்த பாடல் இளையராஜா இசை அமைத்த கண்ணே கலைமானே என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக ஹிஷ்மா சாந்தி ஃபிளக்கிலிருந்து ஐயா தேவன் முதலி தமது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி அம்மா சுவிதா, வேதா, எழிலன், ராகினி, வெண்ணிலா, ஞானம், ஞானவன், யுவின், புஜா, அம்மா பாக்யம் மற்றும் கா காகோ ஃபிளக்கிலிருந்து தங்கை அம்மா மயன், ஐயா சிவன் செலன் மற்றும் அமலன், அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஐயாமார்களுக்கும் இந்த பாடலை நாங்கள் அளித்து இருக்கின்றோம். மேலும் ஐயா தேவன் உங்களுக்காக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

மூன்றாம் பிறை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த கண்ணே கலைமானே என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு 402-8070 402-8070 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அமைச்சர் ஊரைச் சேர்ந்த தாத்தா ரத்னோ செவங்கதம் அவருடைய மகள் மார்களுக்கும் சந்திரா மாயா வனிதா மற்றும் பேரன் பேத்திமார்களுக்கும் கருணா பிராயன் கென்டிஷ் மற்றும் மலை உங்களுக்காக அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். இதே பாடலை நாங்கள் சீனியர் சிட்டிசன் ஆஃப் நியூ க்ரோவ் லெஸ்கல்யே அவர்களுக்காகவும் இதே பாடலை அன்புடன் தருகின்றோம். சதா, கமலா, செல்வி, அம்பிகை, கலிங்கி மற்றும் நிலம், ருபன், சீனிவாசன், அஞ்சலி, குமாரன், அப்பயல்சாமி, அனைத்து வடி, சத்யா, நிலா, முத்துசாமி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதே பாடலை துள்ளாத மனமும் துள்ளும் என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இன்னிசை பாடி வரும் என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அமைச்சர் ஊரைச் சேர்ந்த அருமை மம்பத்தா, அம்மா சிரோன், கனகி, பிரிசிலா, பாலன், குமிலா, பரவிதன், வீணா, தனிஷா மற்றும் ததா ரத்னோ, அக்கா சங்கீரா, அக்கா மாயா, அக்கா வனிதா, வாக்குவாலிலிருந்து தனுஷா, அக்ஷய், தலினா, லமோகிலிருந்து சுஷிலா, சீனிவாசன், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மாலா, விலோஷா, திருமதி, ரிஷ்வோலிருந்து அத்தே சீதா மற்றும் அம்மே ராஜு, ஜகம்பரம், அயசுந்தரம், அம்மா அரசி உங்களுக்காகவும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார் அம்மா அருமை மம்பத்தா. மிக்க நன்றி அம்மா. இதோ உங்கள் பாடல்.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:30 ஆகிறது. நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக இதோ இப்பொழுது நாங்கள் திரைப்பட புதிய பாடல்களை அன்புடன் தருகின்றோம். நீங்கள் விஜய் ஃபேனா அல்லது எந்த ஒரு ஃபேன் இருந்தாலும் இதோ அனைத்து விஜய் ஃபேன்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கும் இந்த பாட்டு அளித்து இருக்கின்றோம்.

இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 12 தேதி இன்று அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக பினிஷா பிகாரி தமது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிஷ் கிருஷ்ணவ் அனிஷ்தா ஸ்னேகா மற்றும் மன்சி அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம் மற்றும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவியா டெசாங்கி ஊரைச் சேர்ந்த திவ்யான் வெங்கடாச்சலம் தமது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பா திரிவன் அம்மா அனந்தி அம்மாய் மது சினம்மா பவானி மற்றும் மமே அரசன் அனைத்து வெங்கடாச்சலம் குடும்பத்துக்கு அடுத்த பாடலை அளித்திருக்கின்றோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திவான் லமிச்சே ஊரைச் சேர்ந்த மங்கையர்க்கரசி நாகப்பன் தமது பிறந்த நாளை முனித்து கணவன் அவிசன் காபெல்லிருந்து வாழ்த்துகின்றவர்கள் காபே ஊரில் வசிக்கும் ஐயா சிவன் நாகப்பன் அம்மா வாணி தங்கை அருள்வாமி புவிதாசூரில் வசிக்கும் மாமனார் மாமியார் அண்ணன் சார்பிலும் பெரியம்மா மனுன் ரோஜாமணி அத்தை மாலினி வனிசா மாமன்மார்கள் இனிமை இனியன் மற்றும் கீர்த்திகா சேழியன் செல்வினா மெல்வினா அனைத்து பஞ்சரத்னம் சோமசேகரன் சோழன் செந்தாமரை நாகப்பன் ராமலிங்கம் பெருமாள் கனகசபை மற்றும் பஞ்சநாதன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல இதே பாடலை நாங்கள் பசிஃபிளக்கிலிருந்து செவியன் பஞ்சயா தமது பிறந்த நாளை முனித்து அப்பா அழகன் மைம்லா துஷவன் அஷனம் யொவி கெவின் மற்றும் வீணா தத்தா பாலன் அப்பா வீணா தத்தா பாலன் இவாசி நகலிங்கை அனைத்து பஞ்சயா குடும்பத்துக்கு அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் போர்ட்லிஸ்டிலிருந்து ஐயா ஜக்து பிள்ளை மாரிமுத்து தமது பிறந்த நாளை முனித்து அடுத்த பாடலை கண்ணன் சரஸ்வதி வாணி சந்தனம் கருணா வேணி வைஷ்ணவி அகிலன் பல்லவன் கம்பன் அழகன் உங்களுக்காக அளிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் லிஸ்கலியே ஊரைச் சேர்ந்த மமேராஜு நாய்க்கன் குமிலா தேவி ஜெஷினி ஆதவன் ருதேசன் அத்தை நாயகி மற்றும் லிஸ்கலியே ஊரிலிருந்து நிலவன் கங்காது தமது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பா கிசன் கங்காது மொரீஷியஸ் தமிழ் கோவில்களின் கூட்டிணைப்பின் தலைவர் அம்மா கலை பல்லவன் அனைத்து கங்காது குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல

0: many, many more happy returns of the day.
1: கியூபிப்லிருந்து அம்மா மிமி ராகவுது வீரசாமி தமது பிறந்த நாளை முன்னிட்டு மகன்மார்கள் சார்பிலும் மகள்மார்கள் சார்பிலும் மற்றும் பேரன் பேத்திமார்கள் சார்பிலும் தேவ் விஷ்ணு மீரவதி மிமி சூர்யா அம்மா நாயகி ராஜன்றி அம்மா அஞ்சலி மாலினி ராஜமணி மற்றும் ஜீவம்பா அனைத்து குடும்பம் சார்பிலும் அம்மா மிமி ராகவுது வீரசாமி அவர்களுக்கும் இன்னும் வாழ நலமாக வாழ இந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள்.

அடுத்த பாடலை நாங்கள் அழகி அமேலியா அழகன் எலா குணால் செல்வி ஆவிஷ் ஜவுரா மற்றும் வடி கருசாமி டிலன் டிஜன் சுப்பிரமணியே சின்னம்மா தங்கச்சி சின்னம்மா சரோஜினி சின்னம்மா சுந்தரம் செவன் தயாலு மற்றும் பாடலை கேட்கின்றவர் பெஜிடோம்பு ஊரை சேர்ந்த அம்மா உமா கங்காது. மேலும் நேற்று திருமணம் செய்த திருவண்ணன் மற்றும் லோஷனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பல. பாடலை கேட்கின்றவர் அம்மா சிகா அனைத்து பிமாது குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இதோ அடுத்த பாடல். மேலும் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். மேலும் நாளைக்கு காலையில் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.